சித்திரம் காக்க காக்கா, ரஜனா தாமரை, சங்கீதம் ஹாரிஸ் ஜெயராஜ், கே கே சுஜித்ரா என்பவர் ஆலபிச்சது.